0: அர்த்தார்த்தம் பர்மார்த்தம் பியாரி ஆத்மா.
1: சுனதே ரஹியே சிவா ரேடியோ, யஹாஹே குஷியோ கா சங்கம்.